சங்கை கல்வித்துறை கூறு கொள்ளு பிரச்சனை தட்டா சமண்டி தாய் விதி உடல் நிலை மக்கள் அனைத்து வராச்சு.

0: அதனை வீசின் காரியத்தினை அற்பமாக செய்கின்றனர்.
1: சமுதாய சூழ்நிலை நெட்வொர்க் சிஆர்என்ஏ காட்டுகிறது.

0: உண்மை விவசாயத்தில் ஒற்றைப்படுதான் சொல்லாம கூப்பிட்டு சுகநூறு
1: Thank you.